0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா, மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: நம் வாழ்வுக்கான மிக முக்கியமான ஒரு கருத்து ஒன்றை இன்று உங்களுக்கு முன்னால் படைக்க விரும்புகிறேன். இதோ ஆர்னால்டு ஜார்ஜ் என்பவர் இப்படி அழகாக கூறியிருக்கிறார், த லிவிங் நீட் சேரிட்டி மோர் தேன் த டெட். அப்படி என்றால், இறந்தோரை விட வாழ்வோருக்கு அன்பு மிகவும் தேவையானது. நிகழ்ச்சி ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரிலே ஒரு பெரியவர் இறந்துவிட்டார். அவர் வாழ்க்கையினுடைய கடைசி 2-3 ஆண்டுகள் அவரோடு யாரும் இல்லை. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மற்ற ஊர்களிலே இருந்தார்கள். அவர் எப்படியோ தன்னந்தனியாக வாழ்ந்து தன் வாழ்வை ஓட்டிக்கொண்டிருந்தார். அவர் இறந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்டவுடனே அவருடைய பிள்ளைகளும் நண்பர்களும் உற்றாரும் அங்கே வந்து சேர்ந்து அவரை அடக்கம் செய்வதற்காக கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கும் போது நிறைய உணவு பண்டங்களையும் துணிகளையும் பொருட்களையும் தட்டிலே வைத்து எடுத்துச் சென்றார்கள். நான் அதை பார்க்கும்போது நினைத்தேன், இவ்வளவு உணவு பண்டங்களையும் பொருட்களையும் இப்போது அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்களே, ஒருவேளை இந்த பெரியவர் உயிரோடு இருக்கும்போது இதிலே பாதியை அவருக்கு யாராவது கொடுத்திருந்தால் ஒருவேளை இன்னும் ஒரு சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்திருப்பாரே என்று நினைத்தேன். நண்பர்களே, நம்மிடமும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒருவர் இறந்துவிட்ட பிற்பாடு அவர் மீது நாம் கொண்டிருந்த அன்பை காட்டுவதற்காக நிறைய பொருட்களும் பரிசுகளும் கொண்டு போகின்ற ஒரு பழக்கம். நண்பர்களே, ஆர்னால்டு ஜார்ஜ் என்பவர் அழகாக கூறுகிறார் பாருங்கள், த லிவிங் நீட் சேரிட்டி மோர் தேன் த டெட். இறந்தோரை விட வாழ்வோருக்கே அன்பு மிகவும் தேவைப்படுகிறது. அவர் இறந்த பிற்பாடு அவருக்காக நான் நிறைய துணிமணிகளையும் பொருட்களையும் தின்பண்ணங்களையும் நாம் கொண்டு போவதிலே கொடுப்பதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன பயன் இருக்கிறது? சொல்லப்போனால் எதற்கும் பயனில்லை. எனவே ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டியது அவர் உயிரோடு இருக்கும் போதே என்பதை நாம் உணர்ந்துவிட்டால், அவர் உயிரோடு வாழும்போது நம்மால் முடிந்த அன்பு செயல்களை நாம் அவர்களுக்கு செய்வோம் என்றால் அவர்களும் வாழ்வார்கள், கட்டாயம் நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முயற்சி செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைமரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவை பற்றிய சரியான புரிதலுக்காக நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் மீட்பின் திட்டத்தில் தான் தேர்ந்தெடுத்த ஒவ்வொருவரையும் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் என்பதையும் நாம் சிந்தித்தோம். மரியாவையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். அந்நாள் வரை தேர்ந்தெடுத்த எல்லா நபர்களையும் விட மிக முக்கியமான பணிக்காக தேர்ந்தெடுத்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். ஏனையவர்கள் எல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கினை செய்தார்கள். கடவுளுடைய வார்த்தைகளை மக்களுக்கு அறிவித்தார்கள். கடவுளின் சார்பில் இருந்து மக்களுக்கு பணி செய்தார்கள். ஆனால் மரியாவின் அழைத்தல் வித்தியாசமானது என்பதையும் நாம் பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்க அல்ல, கடவுளுடைய வார்த்தையை, வார்த்தையாம் கடவுளை, மூவரு கடவுளில் இரண்டாவது ஆளை மனிதராக பெற்றெடுத்து வளர்த்து மீட்பராக கொடுப்பதற்காக மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். இந்த மரியாவை பயன்படுத்தியவுடன் கடவுள் தூக்கி எறிந்தாரா, தாங்கி பிடித்தாரா? அதுதான் இன்றைய கேள்வி. பழைய ஏற்பாட்டில் கடவுள் தான் தேர்ந்தெடுத்த ஒவ்வொருவரையும் தன்னுடைய பாணியில் மாட்சிப்படுத்தினார். அதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். கற்பனை கதை அல்ல. இதே வரிசையில் கடவுள் தேர்ந்தெடுத்த மரியாவை எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் என்பதையும் நாம் பார்த்தால் மரியா எவ்வளவு முக்கியமானவர் என்பது நமக்கு நன்றாக புரியும். மரியாவினுடைய பணி என்ன? உருவமில்லாத தன் மகனுக்கு மனித சதையையும் இரத்தத்தையும் கொடுத்து மனிதராக மாற்றி குழந்தையாக பெற்றெடுத்து வளர்த்து மீட்பராக கொடுப்பதுதான் மரியாவுக்கு கடவுள் கொடுத்த உன்னதமான பணி. எனவே கடவுளுடைய மகனை, முதலும் முடிவும் இல்லாத கடவுளுடைய மகனை பெற்றெடுத்து நமக்கு முன்பாக, மனுகுலத்திற்கு முன்பாக நிறுத்திய மரியாவை கடவுள் பணி முடிந்தவுடன் தூக்கி எறிந்தாரா, தாங்கி பிடித்தாரா? 10 கட்டளைகளை கொண்ட கற்பலகைகளை மோயிசனின் கரத்தில் கொடுத்து அவருடைய கரத்தின் வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்தாரே, அந்த மோசேயை 40 ஆண்டுகள் துன்பத்தின் மத்தியில் அந்த மக்களை வழி நடத்தி வாக்களிக்கப்பட்ட நாட்டின் எல்கை வரை அழைத்து வந்தாரே, அந்த மோசேயை கடவுள் தன் மகன், மனிதராக பிறந்த தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும், அவர் தேர்ந்தெடுத்த 3 திருத்தூதர்கள் எனப்படும் அப்போஸ்தலர்கள் முன்பாகவும் காட்சிப்படுத்தி மாட்சிப்படுத்தினாரே. அதே போன்று அல்ல, அதைவிட மேலாக புதிய கட்டளைகளை கொடுத்த இயேசுவை தாங்கி 10 மாதங்கள் தன்னுடைய உதரத்தில் தாங்கி வளர்த்தெடுத்து பெற்றெடுத்து மீண்டும் வளர்த்தெடுத்து நமக்கு கொடுத்தாரே, அந்த மரியாவை எவ்வாறு கடவுள் மாட்சிப்படுத்தினார்? ஒருவேளை திருச்சபையின் வரலாற்றில் ஒரு சில மக்களுடைய கண்களுக்கு மரியாவை மறைத்து வேறு பலருடைய கண்களுக்கு மரியாவின் மாட்சியை கடவுள் வெளிப்படுத்தினாரா? விவிலியத்திலிருந்து 2 முக்கியமான வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். முதலாவது, லூகா எழுதிய நற்செய்தி 1:48 வசனம். மரியா எலிசபெத்தின் வீட்டில் தூய ஆவியாருடைய பிரசன்னத்தில் கூறிய ஒரு வசனம், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். இந்த வசனத்தின் பொருள் என்ன? இது முதல், அதாவது கடவுள் தன்னை அழைத்தது முதல் எல்லா தலைமுறையினரும், என் தலைமுறையினர் என்று மட்டும் மரியா கூறவில்லை, எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று அழைப்பர். இது மரியாவின் தற்புகழ்ச்சியா அல்லது தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தையா, தீர்க்க தரிசனமா? மரியா இந்த சூழலில் எலிசபெத்தின் வீட்டில் ஒரு தீர்க்கதரிசியாக, தூய ஆவியாரால் தூண்டப்பட்ட இறைவாக்கினராக இந்த வார்த்தைகளை உச்சரித்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. மரியாவின் தலைமுறையினரிலிருந்து இன்று வரை காலம் காலமாக மரியாவை பேறு பெற்றவர் என போற்றுவர் என்று கூறப்பட்ட அந்த இறை வாக்கு எவ்வாறெல்லாம் நிறைவேறியது! மீண்டும் கூறுகின்றேன், இது மரியா தற்புகழ்ச்சிக்காக கூறிய வார்த்தை அல்ல. எலிசபெத்தின் வீட்டிற்கு மரியா வந்ததிலிருந்து நடந்த நிகழ்வுகளை இந்த வசனத்திற்கு முன்பாக வாசித்து பாருங்கள். எலிசபெத்தின் வீட்டில் மரியா நுழைந்து எலிசபெத்தை வாழ்த்தியவுடன் எலிசபெத்தின் உதரத்தில் இருந்த குழந்தை துள்ளியது. அதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. எலிசபெத் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டார். மரியா உச்சரித்த வாழ்த்து வார்த்தைகளிலிருந்து தூய ஆவியார் எலிசபெத்தை முழுவதுமாக நிரப்புகின்றார். அப்படி என்றால் அதைத் தொடர்ந்து மரியா புகழ்ந்து பாடிய நன்றி பாடலில் தூய ஆவியாருடைய பிரசன்னத்தில் தூய ஆவியாரால் உந்தப்பட்டு மரியா கூறிய வார்த்தைகள், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். இந்த கடவுளுடைய எதிர்பார்ப்பை மரியாவின் எதிர்பார்ப்பு அல்ல. இந்த கடவுளுடைய எதிர்பார்ப்பை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரில் திருமுழுக்கு என்னும் ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் நம்முடைய சிந்தனையிலும் வாழ்க்கையிலும் நிறைவேற்றி இருக்கின்றோமா? நிறைவேற்ற வேண்டிய கடமை உண்டு. ஏனென்றால் இதை வெளிப்படுத்தியது மரியாவின் உதடுகள் அல்ல, கடவுளுடைய வார்த்தைகள். எனவே மரியா பேறு பெற்றவர் என்று அழைப்பது அல்லது பேறு பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய மரியாவை நாம் பக்தி வணக்கத்தோடு அணுகுவது என்பது கடவுளுடைய விருப்பம். தூயாவியாரின் தூண்டுதலால் கடவுள் மரியாவின் உதடுகள் வழியாக வெளிப்படுத்திய விருப்பம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் இன்னொரு வசனத்தையும் நாம் வாசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். சபை உரையாளர் ஆகமம் 3:11 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. 3 முக்கியமான கருத்துக்கள். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். அதாவது ஒரே தருணத்தில் அனைத்தையும் வெளிப்படுத்தி விடவில்லை, சிறிது சிறிதாக அதனதன் காலத்தில் செம்மையாக அவர் செய்கின்றார். 2வதாக காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு கொடுத்திருக்கின்றார். கடந்த காலத்தில் இவ்வாறு நடைபெற்றது, மக்கள் எல்லாரும் மாட்சிமைப்படுத்தப்பட்டார்கள். நம்முடைய காலத்தில் அதை நினைத்து எதையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம், எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று முக்காலத்தை பற்றிய உணர்வையும் மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆனால் முக்காலத்தை பற்றிய உணர்வை தெரிந்து கொண்ட மனிதர்கள் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை எவ்வாறெல்லாம் செயல்படுகின்றார், எவற்றையெல்லாம் செம்மையாக செய்கின்றார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. இந்த 3 முக்கியமான கருத்துக்களை நாம் உற்று நோக்க வேண்டும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடல் தொடர்பான செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணுவாயுத போர் குறித்த உலகளாவிய நோபல் பரிசு பெற்றவர்களின் 3 பேரவை ஜூலை 14 செவ்வாய் அன்று கேசில் கேண்டல்ஃபோவில் உள்ள திருத்தந்தையின் தோட்டத்தில் தொடங்கியது. இப்பேரவையில் நோபல் பரிசு வென்ற 200 மேற்பட்டவர்கள், முன்னாள் அரசு தலைவர்கள், பல்கலைக்கழக தலைவர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொண்டனர். ஜூலை 16 வியாழன் வரை இடம்பெறும் இந்த பேரவையின் நோக்கம் ஆயுதங்களற்ற மற்றும் ஆயுதங்களை கைவிடும் அமைதிக்கான ரோம் அறிவிப்பை மேம்படுத்துவதாகும். இது செயற்கை நுண்ணறிவு, அணு ஆயுதங்கள், தன்னாட்சி தொழில்நுட்பங்கள் மற்றும் எண்ணிம வளர்ச்சி ஆகியவற்றின் நெறிமுறை சார்ந்த நிர்வாகத்திற்கான கொள்கைகளை கோடிட்டு காட்டுகிறது. இந்த அறிவிப்பு மனித மாண்பு, ஒத்துழைப்பு, முழுமையான வளர்ச்சி மற்றும் அமைதி ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. அணுவாயுத யுகத்தில் மனித குலத்தின் பலவீனம், மனித குலத்தின் நலனுக்கான தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவும் போரும் ஏற்படுத்தும் அறநெறி சவால்கள் ஆகிய கருப்பொருள்களில் இப்பேரவையில் விவாதங்கள் நடைபெறுகின்றன. பேரவையின் முதல் 2 கேசில் காண்டால்ஃபோவில் உள்ள போர்கோ லவுதாத்துசி வளாகத்தில் நடைபெறுகின்றன. 2 அமர்வு ரோம் மாநகராட்சியின் தலைமையகமான கேபிட்டோலின் குன்றில் நடைபெற உள்ளது. வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள், விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சிதைந்த உலகளாவிய ஒத்துழைப்பு ஆகியவை பகிரப்பட்ட அறநெறி கொள்கைகளை உடனடியாக அவசியமாக்குகின்றன என்று முழுமையான மனித மேம்பாட்டை ஊக்குவிக்கும் திருப்பிட துறையின் துணைச் செயலராகவும் லவுதாத்துசி மையத்தின் தலைமை இயக்குநராகவும் பணியாற்றும் கர்தினால் பாபியோ பாஜியோ அவர்கள் வலியுறுத்தினார்.
0: திருத்தந்தை அவர்கள் அனைவருக்காகவும் போர் விரைவில் முடிவுக்கு வருவதற்காகவும் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வதாக இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவர் கர்தினால் மேத்யூ சூப்பி அவர்கள் கூறினார். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தூதுவராக கர்தினால் சூப்பி அவர்கள் உக்ரைனுக்காக தனது 2 அமைதி பயணத்தை இல்விவ் மாநிலத்தில் அமைந்துள்ள ஜாகித் தடுப்பு காவல் மையத்தில் ரஷ்ய ராணுவத்திற்காக போரிட்ட போது சிறைபிடிக்கப்பட்ட வீரர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது கர்தினால் சூப்பி அவர்கள் கைதிகளுக்கு 3 அடையாள பரிசுகளை வழங்கியதுடன் அவர்கள் விரைவில் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பி குடும்பத்தினருடன் இணைய வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடையாளமாக ஒரு சாவிக்கொத்தும் அனைவருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக சாலுஸ் போப்புலி ரோமானி அன்னையின் திருவுருவ அட்டையும் திருத்தந்தை அவர்களின் புகைப்படத்தையும் வழங்கி அமைதி நிலவவும் போர் முடிவுக்கு வரவும் திருத்தந்தை அவர்களுக்காக ஜெபித்து வருவதாக தெரிவித்தார்.
1: ஜூலை 9 பெலார் மற்றும் லாஸ் கலோடோஸ் பகுதிகளில் ஏற்பட்ட பயங்கரமான காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரண மற்றும் ஆன்மீக உதவிகளை ஸ்பெயின் நாட்டின் அல்மேரியா மறை மாவட்டம் வழங்கியிருக்கிறது. இந்த காட்டுத்தீயில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர், 8 பேர் காயமடைந்துள்ளனர், 23 பேரை காணவில்லை. 6,600 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீக்கிரையாக உள்ளது. ஏறத்தாழ 1,500 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடும் வெப்பம், பலத்த காற்று மற்றும் கடினமான நில அமைப்பு காரணமாக காட்டுத்தீ மிக வேகமாக பரவியதாக வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலில் அல்மேரியா ஆயர் அந்தோனியோ கோமஸ் கண்டேரா அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள், பங்கு தந்தையர்கள் மற்றும் காரிதாஸ் அமைப்பு இணைந்து இடம்பெயர்ந்த மக்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் அத்தியாவசிய உதவிகளை விரைவாக வழங்கியதை பாராட்டிய ஆயர் அவர்கள் பல பொதுமக்களும் தங்களது வீடுகளை திறந்து பாதிக்கப்பட்டவர்களை வரவேற்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார்.
0: பாகிஸ்தானின் கராச்சியில் கடந்த ஜூலை 9 குரான் அவமதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட சரிபார்க்கப்படாத குற்றச்சாட்டுகளால் பதற்றம் ஏற்பட்டது. இருப்பினும் உள்ளூர் அதிகாரிகள், இஸ்லாமிய மத தலைவர்கள், இஸ்லாமிய மதப்பள்ளி மாணவர்கள் மற்றும் சமூகத்தினரின் விரைவான நடவடிக்கையால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு எதிராக நடக்கவிருந்த வன்முறை தடுத்து நிறுத்தப்பட்டது. அமைதி மற்றும் நீதிக்கான கத்தோலிக்க ஆணையத்தின் நிர்வாக இயக்குநர் நஹீம் யூசுப் கில் அவர்களின் கூற்றுப்படி அங்கு குடியிருக்கும் கிறிஸ்தவரான அசிம் சாவேத் மற்றும் அவரது தாயாரின் புகைப்படங்கள் அடங்கிய குரானின் அவமதிக்கப்பட்ட பக்கம் ஒன்று அங்குள்ள ஒரு கடைக்காரருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த கும்பல் ஒன்று பால்டியா நகரில் உள்ள அந்த குடும்பத்தின் வீட்டை முற்றுகையிட்டது. அரசும் காவல்துறையும் விரைந்து செயல்பட்டு இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உறுதியளித்ததால் நிலைமை சுமூகமாக தீர்க்கப்பட்டதாக கில் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஆதரவாக நின்ற இஸ்லாமிய மத தலைவர்கள், உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் இஸ்லாமிய மாணவர்கள் சரியான நேரத்தில் தலையிட்டு பெரும் வன்முறையை தடுத்து நிறுத்தியது பெரிதும் பாராட்டப்பட்டது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா, மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: நம் வாழ்வுக்கான மிக முக்கியமான ஒரு கருத்து ஒன்றை இன்று உங்களுக்கு முன்னால் படைக்க விரும்புகிறேன். இதோ ஆர்னால்ட் ஜார்ஜ் என்பவர் இப்படி அழகாக கூறியிருக்கிறார், த லிவிங் நீட் சேரிட்டி மோர் தேன் த டெட். அப்படி என்றால், இறந்தோரை விட வாழ்வோருக்கு அன்பு மிகவும் தேவையானது. நிகழ்ச்சி ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரிலே ஒரு பெரியவர் இறந்துவிட்டார். அவர் வாழ்க்கையினுடைய கடைசி 2-3 ஆண்டுகள் அவரோடு யாரும் இல்லை, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மற்ற ஊர்களிலே இருந்தார்கள். அவர் எப்படியோ தன்னந்தனியாக வாழ்ந்து தன் வாழ்வை ஓட்டிக்கொண்டிருந்தார். அவர் இறந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்டவுடனே அவருடைய பிள்ளைகளும் நண்பர்களும் உற்றாரும் அங்கே வந்து சேர்ந்து அவரை அடக்கம் செய்வதற்காக கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கும் போது நிறைய உணவு பண்டங்களையும் துணிகளையும் பொருட்களையும் தட்டிலே வைத்து எடுத்துச் சென்றார்கள். நான் அதை பார்க்கும்போது நினைத்தேன், இவ்வளவு உணவு பண்டங்களையும் பொருட்களையும் இப்போது அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்களே, ஒருவேளை இந்த பெரியவர் உயிரோடு இருக்கும்போது இதிலே பாதியை அவருக்கு யாராவது கொடுத்திருந்தால் ஒருவேளை இன்னும் ஒரு சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்திருப்பாரே என்று நினைத்தேன். நண்பர்களே, நம்மிடமும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒருவர் இறந்துவிட்ட பிற்பாடு அவர் மீது நாம் கொண்டிருந்த அன்பை காட்டுவதற்காக நிறைய பொருட்களும் பரிசுகளும் கொண்டு போகின்ற ஒரு பழக்கம். நண்பர்களே, ஆர்னால்ட் ஜார்ஜ் என்பவர் அழகாக கூறுகிறார் பாருங்கள், த லிவிங் நீட் சேரிட்டி மோர் தேன் த டெட். இறந்தோரை விட வாழ்வோருக்கே அன்பு மிகவும் தேவைப்படுகிறது. அவர் இறந்த பிற்பாடு அவருக்காக நான் நிறைய துணிமணிகளையும் பொருட்களையும் தின்பண்ணங்களையும் நாம் கொண்டு போவதிலே கொடுப்பதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன பயன் இருக்கிறது? சொல்லப்போனால் எதற்கும் பயனில்லை. எனவே ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டியது அவர் உயிரோடு இருக்கும் போதே என்பதை நாம் உணர்ந்துவிட்டால், அவர் உயிரோடு வாழும்போது நம்மால் முடிந்த அன்பு செயல்களை நாம் அவர்களுக்கு செய்வோம் என்றால் அவர்களும் வாழ்வார்கள், கட்டாயம் நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முயற்சி செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைமரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவை பற்றிய சரியான புரிதலுக்காக நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் மீட்பின் திட்டத்தில் தான் தேர்ந்தெடுத்த ஒவ்வொருவரையும் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் என்பதையும் நாம் சிந்தித்தோம். மரியாவையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். அந்நாள் வரை தேர்ந்தெடுத்த எல்லா நபர்களையும் விட மிக முக்கியமான பணிக்காக தேர்ந்தெடுத்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். ஏனையவர்கள் எல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கினை செய்தார்கள். கடவுளுடைய வார்த்தைகளை மக்களுக்கு அறிவித்தார்கள். கடவுளின் சார்பில் இருந்து மக்களுக்கு பணி செய்தார்கள். ஆனால் மரியாவின் அழைத்தல் வித்தியாசமானது என்பதையும் நாம் பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்க அல்ல, கடவுளுடைய வார்த்தையை, வார்த்தையாம் கடவுளை, மூவரு கடவுளில் இரண்டாவது ஆளை மனிதராக பெற்றெடுத்து வளர்த்து மீட்பராக கொடுப்பதற்காக மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். இந்த மரியாவை பயன்படுத்தியவுடன் கடவுள் தூக்கி எறிந்தாரா, தாங்கி பிடித்தாரா? அதுதான் இன்றைய கேள்வி. பழைய ஏற்பாட்டில் கடவுள் தான் தேர்ந்தெடுத்த ஒவ்வொருவரையும் தன்னுடைய பாணியில் மாட்சிப்படுத்தினார். அதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். கற்பனை கதை அல்ல. இதே வரிசையில் கடவுள் தேர்ந்தெடுத்த மரியாவை எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் என்பதையும் நாம் பார்த்தால் மரியா எவ்வளவு முக்கியமானவர் என்பது நமக்கு நன்றாக புரியும். மரியாவினுடைய பணி என்ன? உருவமில்லாத தன் மகனுக்கு மனித சதையையும் இரத்தத்தையும் கொடுத்து மனிதராக மாற்றி குழந்தையாக பெற்றெடுத்து வளர்த்து மீட்பராக கொடுப்பதுதான் மரியாவுக்கு கடவுள் கொடுத்த உன்னதமான பணி. எனவே கடவுளுடைய மகனை, முதலும் முடிவும் இல்லாத கடவுளுடைய மகனை பெற்றெடுத்து நமக்கு முன்பாக, மனுகுலத்திற்கு முன்பாக நிறுத்திய மரியாவை கடவுள் பணி முடிந்தவுடன் தூக்கி எறிந்தாரா, தாங்கி பிடித்தாரா? 10 கட்டளைகளை கொண்ட கற்பலகைகளை மோயிசனின் கரத்தில் கொடுத்து அவருடைய கரத்தின் வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்தாரே, அந்த மோசேயை 40 ஆண்டுகள் துன்பத்தின் மத்தியில் அந்த மக்களை வழி நடத்தி வாக்களிக்கப்பட்ட நாட்டின் எல்கை வரை அழைத்து வந்தாரே, அந்த மோசேயை கடவுள் தன் மகன், மனிதராக பிறந்த தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும், அவர் தேர்ந்தெடுத்த 3 திருத்தூதர்கள் எனப்படும் அப்போஸ்தலர்கள் முன்பாகவும் காட்சிப்படுத்தி மாட்சிப்படுத்தினாரே. அதே போன்று அல்ல, அதைவிட மேலாக புதிய கட்டளைகளை கொடுத்த இயேசுவை தாங்கி 10 மாதங்கள் தன்னுடைய உதரத்தில் தாங்கி வளர்த்தெடுத்து பெற்றெடுத்து மீண்டும் வளர்த்தெடுத்து நமக்கு கொடுத்தாரே, அந்த மரியாவை எவ்வாறு கடவுள் மாட்சிப்படுத்தினார்? ஒருவேளை திருச்சபையின் வரலாற்றில் ஒரு சில மக்களுடைய கண்களுக்கு மரியாவை மறைத்து வேறு பலருடைய கண்களுக்கு மரியாவின் மாட்சியை கடவுள் வெளிப்படுத்தினாரா? விவிலியத்திலிருந்து 2 முக்கியமான வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். முதலாவது, லூகா எழுதிய நற்செய்தி 1:48 வசனம். மரியா எலிசபெத்தின் வீட்டில் தூய ஆவியாருடைய பிரசன்னத்தில் கூறிய ஒரு வசனம், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். இந்த வசனத்தின் பொருள் என்ன? இது முதல், அதாவது கடவுள் தன்னை அழைத்தது முதல் எல்லா தலைமுறையினரும், என் தலைமுறையினர் என்று மட்டும் மரியா கூறவில்லை, எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று அழைப்பர். இது மரியாவின் தற்புகழ்ச்சியா அல்லது தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தையா, தீர்க்க தரிசனமா? மரியா இந்த சூழலில் எலிசபெத்தின் வீட்டில் ஒரு தீர்க்கதரிசியாக, தூய ஆவியாரால் தூண்டப்பட்ட இறைவாக்கினராக இந்த வார்த்தைகளை உச்சரித்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. மரியாவின் தலைமுறையினரிலிருந்து இன்று வரை காலம் காலமாக மரியாவை பேறு பெற்றவர் என போற்றுவர் என்று கூறப்பட்ட அந்த இறை வாக்கு எவ்வாறெல்லாம் நிறைவேறியது! மீண்டும் கூறுகின்றேன், இது மரியா தற்புகழ்ச்சிக்காக கூறிய வார்த்தை அல்ல. எலிசபெத்தின் வீட்டிற்கு மரியா வந்ததிலிருந்து நடந்த நிகழ்வுகளை இந்த வசனத்திற்கு முன்பாக வாசித்து பாருங்கள். எலிசபெத்தின் வீட்டில் மரியா நுழைந்து எலிசபெத்தை வாழ்த்தியவுடன் எலிசபெத்தின் உதரத்தில் இருந்த குழந்தை துள்ளியது. அதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. எலிசபெத் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டார். மரியா உச்சரித்த வாழ்த்து வார்த்தைகளிலிருந்து தூய ஆவியார் எலிசபெத்தை முழுவதுமாக நிரப்புகின்றார். அப்படி என்றால் அதைத் தொடர்ந்து மரியா புகழ்ந்து பாடிய நன்றி பாடலில் தூய ஆவியாருடைய பிரசன்னத்தில் தூய ஆவியாரால் உந்தப்பட்டு மரியா கூறிய வார்த்தைகள், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். இந்த கடவுளுடைய எதிர்பார்ப்பை மரியாவின் எதிர்பார்ப்பு அல்ல. இந்த கடவுளுடைய எதிர்பார்ப்பை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரில் திருமுழுக்கு என்னும் ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் நம்முடைய சிந்தனையிலும் வாழ்க்கையிலும் நிறைவேற்றி இருக்கின்றோமா? நிறைவேற்ற வேண்டிய கடமை உண்டு. ஏனென்றால் இதை வெளிப்படுத்தியது மரியாவின் உதடுகள் அல்ல, கடவுளுடைய வார்த்தைகள். எனவே மரியா பேறு பெற்றவர் என்று அழைப்பது அல்லது பேறு பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய மரியாவை நாம் பக்தி வணக்கத்தோடு அணுகுவது என்பது கடவுளுடைய விருப்பம். தூயாவியாரின் தூண்டுதலால் கடவுள் மரியாவின் உதடுகள் வழியாக வெளிப்படுத்திய விருப்பம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் இன்னொரு வசனத்தையும் நாம் வாசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். சபை உரையாளர் ஆகமம் 3:11 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. 3 முக்கியமான கருத்துக்கள். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். அதாவது ஒரே தருணத்தில் அனைத்தையும் வெளிப்படுத்தி விடவில்லை, சிறிது சிறிதாக அதனதன் காலத்தில் செம்மையாக அவர் செய்கின்றார். 2வதாக காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு கொடுத்திருக்கின்றார். கடந்த காலத்தில் இவ்வாறு நடைபெற்றது, மக்கள் எல்லாரும் மாட்சிமைப்படுத்தப்பட்டார்கள். நம்முடைய காலத்தில் அதை நினைத்து எதையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம், எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று முக்காலத்தை பற்றிய உணர்வையும் மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆனால் முக்காலத்தை பற்றிய உணர்வை தெரிந்து கொண்ட மனிதர்கள் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை எவ்வாறெல்லாம் செயல்படுகின்றார், எவற்றையெல்லாம் செம்மையாக செய்கின்றார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. இந்த 3 முக்கியமான கருத்துக்களை நாம் உற்று நோக்க வேண்டும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடல் தொடர்பான செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணுவாயுத போர் குறித்த உலகளாவிய நோபல் பரிசு பெற்றவர்களின் 3 பேரவை ஜூலை 14 செவ்வாய் அன்று கேசல் கேண்டல்ஃபோவில் உள்ள திருத்தந்தையின் தோட்டத்தில் தொடங்கியது. இப்பேரவையில் நோபல் பரிசு வென்ற 200 மேற்பட்டவர்கள், முன்னாள் அரசு தலைவர்கள், பல்கலைக்கழக தலைவர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொண்டனர். ஜூலை 16 வியாழன் வரை இடம்பெறும் இந்த பேரவையின் நோக்கம் ஆயுதங்களற்ற மற்றும் ஆயுதங்களை கைவிடும் அமைதிக்கான ரோம் அறிவிப்பை மேம்படுத்துவதாகும். இது செயற்கை நுண்ணறிவு, அணு ஆயுதங்கள், தன்னாட்சி தொழில்நுட்பங்கள் மற்றும் எண்ணிம வளர்ச்சி ஆகியவற்றின் நெறிமுறை சார்ந்த நிர்வாகத்திற்கான கொள்கைகளை கோடிட்டு காட்டுகிறது. இந்த அறிவிப்பு மனித மாண்பு, ஒத்துழைப்பு, முழுமையான வளர்ச்சி மற்றும் அமைதி ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. அணுவாயுத யுகத்தில் மனித குலத்தின் பலவீனம், மனித குலத்தின் நலனுக்கான தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவும் போரும் ஏற்படுத்தும் அறநெறி சவால்கள் ஆகிய கருப்பொருள்களில் இப்பேரவையில் விவாதங்கள் நடைபெறுகின்றன. பேரவையின் முதல் 2 கேசல் காண்டால்ஃபோவில் உள்ள போர்கோ லவுதாத்துசி வளாகத்தில் நடைபெறுகின்றன. இறுதி நாள் அமர்வு ரோம் மாநகராட்சியின் தலைமையகமான கேபிட்டோலின் குன்றில் நடைபெற உள்ளது. வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள், விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சிதைந்த உலகளாவிய ஒத்துழைப்பு ஆகியவை பகிரப்பட்ட அறநெறி கொள்கைகளை உடனடியாக அவசியமாக்குகின்றன என்று முழுமையான மனித மேம்பாட்டை ஊக்குவிக்கும் திருப்பிடத்துறையின் துணைச் செயலராகவும் லவுதாத்துசி மையத்தின் தலைமை இயக்குநராகவும் பணியாற்றும் கர்தினால் பாபியோ பாஜியோ அவர்கள் வலியுறுத்தினார்.
0: திருத்தந்தை அவர்கள் அனைவருக்காகவும் போர் விரைவில் முடிவுக்கு வருவதற்காகவும் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வதாக இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவர் கர்தினால் மேத்யூ சூப்பி அவர்கள் கூறினார். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தூதுவராக கர்தினால் சூப்பி அவர்கள் உக்ரைனுக்காக தனது 2 அமைதி பயணத்தை இல்விவ் மாநிலத்தில் அமைந்துள்ள ஜாகித் தடுப்பு காவல் மையத்தில் ரஷ்ய ராணுவத்திற்காக போரிட்ட போது சிறைபிடிக்கப்பட்ட வீரர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது கர்தினால் சூப்பி அவர்கள் கைதிகளுக்கு 3 அடையாள பரிசுகளை வழங்கியதுடன் அவர்கள் விரைவில் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பி குடும்பத்தினருடன் இணைய வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடையாளமாக ஒரு சாவிக்கொத்தும் அனைவருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக சாலுஸ் போப்புலி ரோமானி அன்னையின் திருவுருவ அட்டையும் திருத்தந்தை அவர்களின் புகைப்படத்தையும் வழங்கி அமைதி நிலவவும் போர் முடிவுக்கு வரவும் திருத்தந்தை அவர்களுக்காக ஜெபித்து வருவதாக தெரிவித்தார்.
1: ஜூலை 9 பெலார் மற்றும் லாஸ் கலோடோஸ் பகுதிகளில் ஏற்பட்ட பயங்கரமான காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரண மற்றும் ஆன்மீக உதவிகளை ஸ்பெயின் நாட்டின் அல்மேரியா மறை மாவட்டம் வழங்கியிருக்கிறது. இந்த காட்டுத்தீயில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர், 8 பேர் காயமடைந்துள்ளனர், 23 பேரை காணவில்லை. 6,600 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீக்கிரையாக உள்ளது. ஏறத்தாழ 1,500 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடும் வெப்பம், பலத்த காற்று மற்றும் கடினமான நில அமைப்பு காரணமாக காட்டுத்தீ மிக வேகமாக பரவியதாக வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலில் அல்மேரியா ஆயர் அந்தோனியோ கோமஸ் கண்டேரா அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள், பங்கு தந்தையர்கள் மற்றும் காரிதாஸ் அமைப்பு இணைந்து இடம்பெயர்ந்த மக்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் அத்தியாவசிய உதவிகளை விரைவாக வழங்கியதை பாராட்டிய ஆயர் அவர்கள் பல பொதுமக்களும் தங்களது வீடுகளை திறந்து பாதிக்கப்பட்டவர்களை வரவேற்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார்.
0: பாகிஸ்தானின் கராச்சியில் கடந்த ஜூலை 9 குரான் அவமதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட சரிபார்க்கப்படாத குற்றச்சாட்டுகளால் பதற்றம் ஏற்பட்டது. இருப்பினும் உள்ளூர் அதிகாரிகள், இஸ்லாமிய மத தலைவர்கள், இஸ்லாமிய மதப்பள்ளி மாணவர்கள் மற்றும் சமூகத்தினரின் விரைவான நடவடிக்கையால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு எதிராக நடக்கவிருந்த வன்முறை தடுத்து நிறுத்தப்பட்டது. அமைதி மற்றும் நீதிக்கான கத்தோலிக்க ஆணையத்தின் நிர்வாக இயக்குநர் நஹீம் யூசுப் கில் அவர்களின் கூற்றுப்படி அங்கு குடியிருக்கும் கிறிஸ்தவரான அசிம் சாவேத் மற்றும் அவரது தாயாரின் புகைப்படங்கள் அடங்கிய குரானின் அவமதிக்கப்பட்ட பக்கம் ஒன்று அங்குள்ள ஒரு கடைக்காரருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த கும்பல் ஒன்று பால்டியா நகரில் உள்ள அந்த குடும்பத்தின் வீட்டை முற்றுகையிட்டது. அரசும் காவல்துறையும் விரைந்து செயல்பட்டு இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உறுதியளித்ததால் நிலைமை சுமூகமாக தீர்க்கப்பட்டதாக கில் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஆதரவாக நின்ற இஸ்லாமிய மத தலைவர்கள், உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் இஸ்லாமிய மாணவர்கள் சரியான நேரத்தில் தலையிட்டு பெரும் வன்முறையை தடுத்து நிறுத்தியது பெரிதும் பாராட்டப்பட்டது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகத்தின் நான்காம் செய்யுளில் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். இன்று மூன்றாம் கருத்தினை, திப்பிலியை நாம் பார்க்கவிருக்கின்றோம். பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும், முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாவ உருவான் தொழில். இறப்பதற்குரியவனுடைய தொழில்களுள் மூன்றாமானது முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடல். நமக்கு முன் நின்று நம்மை வருத்துகிறவன் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இழிவுபடுத்துகிற அடையாளங்களாலும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறானே, அத்தகையோரை தன் உறவாக கொள்ளுதல் என்பது அது ஒன்றும் பெரிய பெருந்தன்மையான செயல் அல்ல, அது அறிவற்ற செயல், அது இறப்பதற்குரிய செயல் என்பதை பட்டறிந்தோர் பலரும் கண்டுபிடிப்பார்கள். ஆக இங்கு பெருந்தன்மையானது என்பதை அறியாமையினால் வளர்த்து கொண்டிருக்க கூடாது, அறிவுடைமை தன்மையினால் பெருந்தன்மையினுடைய தன்மைகளையும் நாம் உருமாற்றிக் கொள்ள வேண்டும் என்று திரிகடுகம் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறது. அதான் வள்ளுவர் சொல்வார், மறுவுக மாசற்றார் கேண்மை, ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. எதையாவது கொடுத்தாவது ஒழித்துக்கட்டு, எதை நம்மோடு ஒப்பிலாமல் இருக்கின்ற ஏற்பதற்குரிய பண்புகளை கொண்டிராமல் இருக்கின்ற அந்த கயவர்களை தீயவர்களை விட்டு ஒழிச்சிரு. வேண்டாம், எதுக்கு வேலையில் போற ஓனான வயிற்றுகளை கட்டிட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற என்கின்ற அந்த செய்தி. ஆனால் மறுவுக மாசற்றார் கேண்மை, மாசு இல்லாமல் இருக்கின்ற அந்த மேன் மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய நட்பை வளர்த்துக்கொள், வளர்த்துக்கொள், அதற்கான அறிவை நமக்கு கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பது இங்குள்ள ஒரு கருத்தாக இருக்கிறது. ஔவையார் சொல்வார், அந்த ஒரு பாட்டில் வருந்தானே, மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானம் உள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஆக இங்கு மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னா நான் போனேன், என்கிட்ட அவங்க மதிப்பா பேசல, அதனால் நாங்க போகல என்பது மட்டுமன்று, அது ஒரு சாதாரண செயல். ஆனால் இறையாட்சியின் கொள்கைகளை மதிக்காதவர்கள், சமத்துவத்தை மதிக்காதவர்கள், அறத்தை ஏற்காதவர்கள், இப்படிப்பட்ட இந்த நல்ல நேர்மை தன்மைகளோடு இணைந்து பயணிக்காதவர்கள் என்று இருக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாம் தான் மதியாதவங்க. அந்த மதியாதவர்களுடைய வாசலை மிதியாதே, அத்தகைய மதியாதவர்களை நீ உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் ஏற்காதே, உறவாக ஏற்றுக்கொண்டு நீயும் சிதையாதே. ஏன்னா பன்றியோடு சேர்ந்த கன்றும் எதையோ தின்னுமாம், அதே மாதிரி ஆயிடக் கூடாது. ஆனால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், அப்படிப்பட்ட பூக்களோடு நாம் இணைய வேண்டும் என்பதுதான் இங்கு உள்ள கருத்து. ஆக ஒருவேளை இல்லை நான் சாபத்தான் விரும்புகிறேன் அப்படின்னா நன்று, நீங்கள் இத்தகைய தீயவர்கள் கயவர்கள் இவர்களுடைய நட்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லை வாழ வேண்டும், அதிலும் பொருளுள்ள வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எண்ணினால் விரும்பினால், இந்த திரிகடுகம் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த கருத்தின் அடித்தல் நடைபயில விரும்பினால், இறையாட்சி சுட்டுகின்ற அந்த வழித்தடத்தில் நானே உண்மையும் வழியும் வாழ்வும் என்று இயேசு சொல்கிறாரே, அவர் வழியில் வாழ்கின்ற நன்மக்கள் எல்லாருமே இத்தகைய வழியாக இருக்கிறார்கள். அந்த வழித்தடத்தில் நடக்கிறவர்களாக முயல்வதற்கு, இங்கு உறுதி ஏற்பதற்கு இந்த திரிகடுகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைகிறது. அந்த வகையில் இங்கு அழிவு தரக்கூடிய செயல்களை, நம்மை அழிக்கிற செயல்களை செய்துவிடக்கூடாது. அந்த அழிவு தரக்கூடிய செயல்கள் எவையெல்லாம் என்று நாம் இந்த திரிகடுகத்தில் பார்த்தோம். தனக்கு முன்னால் பகைவராக இருக்கிறவர் இருக்கிறாரே, அவரிடம் செல்வ செழிப்பையெல்லாம் அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. பசுமாட்ட கூட்டம் இருக்கிறதே, அந்த பசுமாட்டு கூட்டத்திற்குள் கம்பு இல்லாமல் போய் நுழையக்கூடாது. அதே போன்றுதான் இங்கு தீயவர்களாக இருக்கிறவர்கள், நம் முன்னால் வசைபாடி கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை உறவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் செய்தால் அது சாவை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தாத உயிரையும் உயிர்ப்பையும் தருகின்ற அத்தகைய நற்செயல்களை செய்வதற்கு அழைப்பு விடுகின்ற திரிகுடகத்தில் நாம் இணைவோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் ரிலேஷன், அது ஆங்கிலம், எல்லாருமே தெரிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுடைய ரிலேட்டிவ் வந்தாங்க, எங்களுடைய ரிலேஷன் வந்திருக்கிறாங்க, இவங்க எங்களுடைய ரிலேஷன் அப்படி ஏன் சொல்லணும்? தமிழ் அருமையான ஒரு சொல் உறவு. உறவு, என் உறவு, இவங்க என்னுடைய உறவினர் என்று நாம் பயன்படுத்தலாம். உறவு கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
3: இயேசு காவியம் 12 காணாவூர் திருமணம். இயேசு காவியத்தில் சென்ற வாரம் சென்ற உரையில் கலிலேய கடலோரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த எளிய மீனவர்களான புனித பேதுரு மற்றும் அவரது சகோதரர் அந்திரேயா ஆகியோரை இயேசு கிறிஸ்து தனது நற்செய்தி பணிக்கு முதன்முதலாக அழைத்த உன்னத விவிலிய நிகழ்வை குறித்து சிந்தித்தோம். இரவு முழுவதும் உழைத்தும் மீன்கள் ஏதும் அகப்படாத ஏமாற்றத்திலும் உமது வார்த்தையின்படியே வலையை ஆழத்தில் போடுகிறோம் என்று கீழ்ப்படைந்து வலைகள் கிழியும் அளவிற்கு அற்புத மீன்பேற்றை பெற்று இயேசுவின் சீடர்களாக மாறிய அவர்களின் விசுவாச வாழ்வை சிந்தித்து மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக கலிலேயாவின் கானாவூரில் நடைபெற்ற ஓர் எளிய இல்ல திருமண விழாவிற்கு தனது அன்பு தாயான அன்னை மரியா மற்றும் சீடர்களுடன் இயேசு கிறிஸ்து வருகை தந்து அங்கு நேர்ந்த திராட்சை மது தட்டுப்பாட்டை நீக்க தண்ணீரை திராட்சை மதுவாக மாற்றி தனது முதல் புதுமையை நிகழ்த்திய மாண்புமிகு வரலாற்று சம்பவம் குறித்து இன்று காண்போம். கானாவூர் திருமணம். கானாவூர் எனும் இடத்தில் கல்யாண நிகழ்ச்சி ஒன்று வானக வளரும் இயேசு வலிமையை முதலில் காட்ட தானாக வந்ததே போல் சரியாக வந்ததாங்கே. ஊனவதாரமான உத்தமன் அங்கே வந்தான். அத்தகு நேரம் பார்த்து அன்னை மா மரியாள் வந்தாள். சத்திய முன்னே போகும் தன்மையை பார்ப்பதே போல் தத்துவ இயேசு பின்னால் தலைதூக்கி நடந்து வந்தார். புத்தமது அருந்து வாரி பொன்மகன் வரவு கண்டார். இல்லையே திராட்சை சாறு என்றொரு குரல் கேட்டாள் வல்லிய மகனே என்ற மரியம்மை. சமையல்காரர் சொல்லிய மொழியை கேட்டு தூயதன் மகனை பார்த்து இல்லையே மதுச்சாரென்று இயம்பினாள் தானும் மீண்டும். இதை பற்றி நமக்குள் என்ன, எனது நாள் வரவே இல்லை, எதற்காக கவலை தாயே, இருப்பது இருக்கும் என்றார். மதுச்சாறு ஊறும் என்று மரியாளும் மனதில் எண்ணி அது மட்டும் இயேசு சொல்லும் ஆணையை கேட்கச் சொன்னாள். கற்சாடி சிலவற்றை தன் கண்ணாலே இயேசு கண்டார். விற்போன்ற புருவம் தூக்கி வியப்புடன் பார்த்தார். பின்பு கற்சாடி தன்னில் நீரை கணம்பர நிரப்பச் சொன்னார். நிற்காத சமையற்காரர் நிரப்பினார் மதுவை எண்ணி. இப்பொழுது இந்த நீரை எடுத்து நீர் பருக என்றார். அப்பொழுதே எல்லோருக்கும் அந்த நீர் வழங்கினார்கள். எப்படி இந்த சாற்றை இதுவரை மறைத்தீர், உங்கள் சொற்படி வந்ததென்ன, சொல்லுக என்றார் சில்லோர். தொடக்கத்தில் நல்ல சாரும் தொடங்கிய பின்னே வந்த மயக்கத்தில் சுவையில்லாத மதுவையும் வழங்குவார்கள். நடக்கின்ற விருந்திலோ நீர் நல்லதை பின்னால் தந்தீர், அடக்கமா, என்ன இந்த அதிசயம் என்றார் சில்லோர். தேடரும் திறமைதன்னை சீருடன் இயேசுநாதர் மூடியை திறந்து வைத்த முதல் பெரும் மாற்றியாகும். கூடிய மாந்தர் இந்த குறையில்லா புதுமை கண்டார். சீடர்கள் மரியாள் பெற்ற செல்வனை விசுவசித்தார். கவியரசர் கண்ணதாசனின் இயேசு காவியம் நூலில் இடம்பெற்றுள்ள 12வது பாடல் இயேசு கிறிஸ்து தனது பொது வாழ்வில் நிகழ்த்திய முதல் அற்புதத்தை எளிய நல்ல தமிழில் விவரிக்கிறது. கலிலேயாவில் உள்ள கானா என்னும் ஊரில் ஓர் எளிய இல்ல திருமண விழா ஒன்று மிக விமரிசையாக நடந்து கொண்டிருந்தது. விண்ணகத்தின் முழு வளத்தையும் கொண்டு உலகை மீட்க எளிய மானிட உருவெடுத்து வந்த உத்தமராகிய இயேசு கிறிஸ்து தனது தெய்வீக வல்லமையை முதன் முதலாக உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காக அந்த விழாவுக்கு தானாகவே முன்வந்து சரியாக அங்கே வந்து சேர்ந்தார். அதே திருமண விழாவிற்கு இயேசுவின் அன்பு தாயாகிய அன்னை மரியாளும் வந்திருந்தார். சத்திய வடிவமாகிய அன்னை மரியாள் முன்னே செல்ல உலக தத்துவங்களின் உன்னத வடிவமாகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்தொடர்ந்து தலை தூக்கி கம்பீரமாக நடந்து திருமண பந்தலுக்குள் நுழைந்தார். புத்தம்புதிய அமுதம் போன்ற பேரருளை அள்ளித்தரும் அந்த பொன்மகனாம் இயேசுவின் வருகையை கண்டு அங்கே கூடியிருந்த உறவினர்களும் ஊர் மக்களும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். திருமண விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் அங்கே திடீரென ஒரு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. வந்திருந்த விருந்தினர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த திராட்சை மது தீர்ந்துவிட்டது என்பதை சமையற்காரர்கள் பேசிக்கொண்ட அக்குரலை அன்னை மரியா தற்செயலாக கேட்க நேரிட்டது. யூதர்களின் பாரம்பரிய திருமணங்களில் மது தீர்ந்து போவது அந்த குடும்பத்திற்கு பெரும் அவமானத்தை தரும் என்பதை உணர்ந்த அன்னை மிகுந்த கனிவோடு தன் வல்லமை மிக்க மகனாம் இயேசுவின் அருகே சென்று மகனே, அங்கே திராட்சை மது தீர்ந்துவிட்டது என்று துயரத்தோடு இயம்பினார். தாயின் வார்த்தையை கேட்ட இயேசு, அம்மா, இதை பற்றி நமக்குள்ளே என்ன கவலை, எனது அற்புதம் செய்யும் நேரம் இன்னும் வரவில்லையே, நீர் எதற்காக இப்போது கவலைப்படுகிறீர்? இருப்பது இருக்கட்டும் என்று சற்றே மறுப்பது போல மென்மையாக கூறினார். இருப்பினும் தன் மகன் உலகத் துயர்துடைக்கும் கடவுளின் மைந்தன் என்பதில் அன்னை மரியாவுக்கு முழுமையான விசுவாச நம்பிக்கை இருந்தது. எனவே அவர் சமையற்காரர்களை தன் அருகில் அழைத்து, இதோ நிற்கிறாரே இயேசு, அவர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று உறுதியோடு ஆணையிட்டார். அன்னை மரியாவின் விசுவாசத்தைக் கண்ட இயேசு அங்கே வைக்கப்பட்டிருந்த பெரிய யூத முறைமைகளுக்கான கற்சாடிகள் சிலவற்றை கண்டார். தனது விற்கண்ணான புருவங்களை உயர்த்தி அந்த ஜாடிகளை வியப்புடன் நோக்கிய அவர், இந்த கற்சாடிகள் அனைத்தையும் விளிம்பு வரை தண்ணீராலே நிரப்புங்கள் என்று சமையல்காரர்களுக்கு கட்டளையிட்டார். இயேசுவின் அதிகாரமிக்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்புடைந்து அங்கிருந்த ஊழியர்கள் சற்றும் தாமதிக்காமல் கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து கொண்டு வந்து அந்த கற்சாடிகளை விளிம்பு முட்ட முழுமையாக நிரப்பினர். அதன் பின்பு இயேசு சமையற்காரர்களை நோக்கி, இப்போது இந்த ஜாடிகளிலிருந்து சற்றே முன்பு பந்தி பொறுப்பாளரிடம் கொண்டு போய் வழங்குங்கள், அவர்கள் பருகி பார்க்கட்டும் என்றார். இயேசுவின் சொல்லுக்கு இணங்கி ஊழியர்கள் அந்த நீரை எடுத்துச் சென்றனர். என்ன ஆச்சரியம்! சாடிகளில் நிரப்பப்பட்ட சாதாரண தண்ணீர் உலகிலேயே மிகச் சுவையான உயர்தரமான திராட்சை மதுவாக மாறியிருந்தது. தேடலிலிருந்த மனிதகுலத்திற்கு இறைவனின் அருட்கொடை எத்தகையது என்பதை உணர்த்தும் நல்வழியாக இந்த அற்புதம் அமைந்தது. அந்த திராட்சை மதுவை பருகி பார்த்த சிலர் மற்றும் பந்தி மேற்பார்வையாளர் மிகுந்த வியப்படைந்து மணமகனை அழைத்து, பொதுவாக எந்த ஒரு திருமண விருந்திலும் தொடக்கத்தில் நல்ல சுவையுள்ள மதுவையே வழங்குவார்கள், வந்திருக்கும் விருந்தினர்கள் குடித்து சற்றே மயக்கமடைந்த பின் சுவையில்லாத சாதாரண மதுவை கொடுப்பார்கள், ஆனால் நீங்களோ இதுவரை இல்லாத அளவுக்கு மிகச் சிறந்த திராட்சை மதுவை விருந்தின் இறுதி வரை மறைத்து வைத்து இப்போது பின்னால் தந்திருக்கிறீர்களே, என்ன உங்கள் அடக்கமான பண்பு! இது எத்தகைய ஆச்சரியம் என்று மனமாற பாராட்டினர். கானாவூர் திருமணத்தில் நடந்த இந்த உன்னத நிகழ்வு சாதாரண மனிதர்களால் தேடற்கரிய தெய்வீக திறமையை கொண்ட இயேசுநாதர் உலகிற்கு தனது மகிமையின் மூடியை திறந்து காட்டிய முதல் பெரும் அற்புதமும் மாட்சியும் ஆகும். அங்கே கூடியிருந்த திரளான மாந்தர்கள் அனைவரும் அந்த குறையே இல்லாத நிறைவான புதுமையை கண்கூடாக கண்டு வியந்தனர். இந்த முதல் அற்புதம் இயேசுவின் தெய்வீகத் தன்மையை உலகிற்கு பறைசாற்றியதுடன் அவருடன் இருந்த சீடர்கள் அனைவரும் அன்னை மரியாளின் திருக்குமாரனாகிய இயேசுவை மெசியாவாக முழுமையாக விசுவசித்து அவர் பின்னே செல்ல உறுதியான விசுவாச அடித்தளமாய் அமைந்தது.

0: செய்திகள்.
1: வத்திக்கானின் சமய பணிகளுக்கான நிறுவனம் எனப்படும் வத்திக்கான் வங்கியின் புதிய தலைமை இயக்குநராக ஜியோவானி போசியோ அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும், அவர் 2026 அக்டோபர் 1 முதல் தனது பொறுப்பை ஏற்க உள்ளார் என்றும் IOR நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய தலைமை இயக்குநரான ஜியான் பிராங்கோ மம்மி அவர்கள் 11 ஆண்டுகளாக ஆற்றிய பணிக்கு பிறகு கட்டாய ஓய்வு வயதை எட்டுவதால் 2026 செப்டம்பர் 30 அன்று தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்கிறார். இந்த நியமனம் IOR-இன் மேற்பார்வை வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு கண்காணிப்பு கருதினால்கள் ஆணையத்தின் ஒப்புதலையும் பெற்றுள்ளது. மேற்பார்வை, நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டு பொறுப்புகள் தெளிவாக பிரிக்கப்பட்ட ஆளுகை முறையின் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையும் நிலைத்தன்மையும் உறுதி செய்யும் வகையில் இந்த நியமனம் அமைந்துள்ளதாக IOR நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 55 வயதான ஜியோவானி போசியோ அவர்கள் 2019 ஆண்டு IOR-இல் நிதித்துறை தலைவர் மற்றும் தலைமை நிதி அலுவலராக இணைந்தார். பின்னர் 2021 ஆண்டு முதலீட்டு நிர்வாக பொறுப்பையும் ஏற்று முதலீட்டுத்துறை தலைவராக பணியாற்றினார். 2023 முதல் IOR-இன் துணை தலைமை இயக்குநராக செயல்பட்டு வந்தார்.
2: அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான அனைத்துலக விழிப்புணர்வு இயக்கத்தின் நிர்வாக இயக்குநர் மெலிசா பார்க் அவர்கள் அணு ஆயுத தடுப்பு குறித்த உரையாடல், தூதரக உறவுகள் மற்றும் ஆயுத குறைப்பு ஆகியவற்றை கடைபிடிக்குமாறு உலக தலைவர்களை வலியுறுத்தி உள்ளார். காஸ்தல் கந்தல்போவில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆயுத போர் குறித்த உலகளாவிய நோபல் பரிசு பெற்றவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய அவர், பேரழிவை ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு நீடித்த அமைதியை உருவாக்க முடியாது என்றும் வாதிட்டுள்ளார். உக்ரைன் மற்றும் ஈரான் மோதல்கள் உள்ளிட்ட அண்மையில் இடம்பெறும் மோதல்கள் அணு ஆயுதங்களால் போரை தடுக்கவோ அல்லது அமைதியை நிலைநாட்டவோ இயலாது என்பதை நிரூபித்துள்ளதாக கூறிய பார்க் அவர்கள், மாறாக இவை பெரும் வளங்களை வீணடிப்பதால் மனித குலத்தின் இருத்தலுக்கான அச்சுறுத்தலாக நீடிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார். மேலும், ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்கள் வலுவிழந்து வருவதால் அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் அதிகரிப்பது மற்றும் புதிய ஆயுத போட்டி உருவாகுவது போன்ற சூழல்கள் நிலவுவதாகவும், இதனால் உலகளாவிய நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார்.
1: சிரியாவிற்கான திருத்தந்தையின் அரசு தூதரான பேராயர் லூக்கி ரோபர்டோ கோனா அவர்கள் June 26 முதல் June 28 வரை வடமேற்கு சிரியாவில் உள்ள யாகுபி, கினையா மற்றும் கசானியே ஆகிய கிறிஸ்தவ கிராமங்களுக்கு சென்று பல ஆண்டுகால போர், இடம்பெயர்வு மற்றும் அண்மைய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஆதரவை தெரிவித்துள்ளார். அங்குள்ள நம்பிக்கையாளர்களால் அன்புடன் வரவேற்கப்பட்ட பேராயர் கோனா அவர்கள் உள்ளூர் மக்களின் அச்சங்களையும் நம்பிக்கைகளையும் கேட்டறிந்தார். மேலும், தொடர்ந்து வரும் சவால்களுக்கு மத்தியிலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கவும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் வலியுறுத்தியுள்ளார். இத்லிப் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த 3 கிராமங்களும் சிரியாவின் பழமையான கிறிஸ்தவ சமூகங்களில் ஒன்றின் தாயகமாக விளங்குகின்றன. ஒரு காலத்தில் இஸ்லாமிய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கிராமங்கள் பிரான்சிஸ்கன் துறவிகளின் ஆதரவோடு தங்களின் கிறிஸ்தவ பாரம்பரியத்தை தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றன. இந்த துறவிகள் அருள்வாழ்வு பராமரிப்பை வழங்குவதோடு கல்வி, நலவாழ்வு மற்றும் சமூக முன்னேற்ற முயற்சிகள் மூலம் அவர்களின் நம்பிக்கையையும் நிலைநிறுத்துகிறார்கள்.
2: இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவரான கர்தினால் மத்தேயோ மரியா சூப்பி அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் நெருக்கத்தையும் திருப்பிடத்தின் அமைதி முயற்சிகளையும் வெளிப்படுத்தும் நோக்கில் July 13 முதல் 15 வரை உக்ரைனில் மனிதாபிமான பயணம் மேற்கொண்டுள்ளார். போர்க்கைதிகள் பரிமாற்றம், ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படும் உக்ரைன் குழந்தைகளை மீட்பது மற்றும் போரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீண்டும் குடும்பங்களிடம் ஒப்படைப்பது போன்ற மனிதாபிமான முயற்சிகளில் திருப்பிடம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. July 15 அன்று நடைபெற்ற கிவியன் ரஸ்க் திருமுழுக்கு விழா மற்றும் உக்ரைன் அரசுரிமை தின நிகழ்விலும் கர்தினால் சூப்பி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் அதிபர் வெலோதிமிர் செலன்ஸ்கி, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வோன்டெர் லெயன் மற்றும் பல்வேறு சமய தலைவர்கள் பங்கேற்றனர். இல்விவ் பகுதியில் அரசு அதிகாரிகள், மனிதாபிமான அமைப்புகள் மற்றும் சாந்த் எஜிடியோ சமூக உறுப்பினர்களை சந்தித்த அவர், இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் உக்ரைன் மக்களுடன் திருத்தந்தை அவர்கள் ஒற்றுமையுடனும் ஜபத்துடனும் இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகத்தின் நான்காம் செய்யுளில் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். இன்று மூன்றாம் கருத்தினை, திப்பிலியை நாம் பார்க்கவிருக்கின்றோம். பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும், முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாவ உருவான் தொழில். இறப்பதற்குரியவனுடைய தொழில்களுள் மூன்றாமானது முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடல். நமக்கு முன் இன்று நம்மை வருத்துகிறவன் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இழிவுபடுத்துகிற அடையாளங்களாலும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறானே, அத்தகையோரை தன் உறவாக கொள்ளுதல் என்பது அது ஒன்றும் பெரிய பெருந்தன்மையான செயல் அல்ல. அது அறிவற்ற செயல், அது இறப்பதற்குரிய செயல் என்பதை பட்டறிந்தோர் பலரும் கண்டுபிடிப்பார்கள். ஆக இங்கு பெருந்தன்மையானது என்பதை அறியாமையினால் வளர்த்து கொண்டிருக்க கூடாது. அறிவுடைமை தன்மையினால் பெருந்தன்மையினுடைய தன்மைகளையும் நாம் உருமாற்றிக் கொள்ள வேண்டும் என்று திரிகடுகம் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறது. அதான் வள்ளுவர் சொல்வார், மருவுக மாசற்றார் கேண்மை, ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. எதையாவது கொடுத்தாவது ஒழித்துக்கட்டு. எதை? நம்மோடு ஒப்பிலாமல் இருக்கின்ற, ஏற்பதற்குரிய பண்புகளை கொண்டிராமல் இருக்கின்ற அந்த கயவர்களை, தீயவர்களை விட்டு ஒழிச்சிரு. வேண்டாம், எதுக்கு வேலையில் போற ஓனான வயிற்றுக்களை கட்டிட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற என்கின்ற அந்த செய்தி. ஆனால் மருவக மாசற்றார் கேண்மை, மாசு இல்லாமல் இருக்கின்ற அந்த மேன் மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய நட்பை வளர்த்துக்கொள், வளர்த்துக்கொள். அதற்கான அறிவை நமக்கு கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பது இங்குள்ள ஒரு கருத்தாக இருக்கிறது. ஔவையார் சொல்வார், அந்த ஒரு பாட்டில் வருந்தானே, மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானம் உள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஆக இங்கு மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னா, நான் போனேன் என்கிட்ட அவங்க மதிப்பா பேசல, அதனால் நாங்க போகல என்பது மட்டுமன்று, அது ஒரு சாதாரண செயல். ஆனால் இறையாட்சியின் கொள்கைகளை மதிக்காதவர்கள், சமத்துவத்தை மதிக்காதவர்கள், அறத்தை ஏற்காதவர்கள், இப்படிப்பட்ட இந்த நல்ல நேர்மை தன்மைகளோடு இணைந்து பயணிக்காதவர்கள் என்று இருக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாம் தான் மதியாதவங்க. அந்த மதியாதவர்களுடைய வாசலை மிதியாதே. அத்தகைய மதியாதவர்களை நீ உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் ஏற்காதே. உறவாக ஏற்றுக்கொண்டு நீயும் சிதையாதே. ஏன்னா பன்றியோடு சேர்ந்த கன்றும் எதையோ தின்னுமாம், அதே மாதிரி ஆயிடக் கூடாது. ஆனால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், அப்படிப்பட்ட பூக்களோடு நாம் இணைய வேண்டும் என்பதுதான் இங்குள்ள கருத்து. ஆக ஒருவேளை இல்லை, நான் சாவத்தான் விரும்புகிறேன் அப்படின்னா, நன்று, நீங்கள் இத்தகைய தீயவர்கள் கயவர்கள் இவர்களுடைய நட்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லை, வாழ வேண்டும், அதிலும் பொருளுள்ள வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எண்ணினால், விரும்பினால், இந்த திரிகடுகம் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த கருத்தின் அடித்தல் நடைபெயில விரும்பினால், இறையாட்சி சுட்டுகின்ற அந்த வழித்தடத்தில் நானே உண்மையும் வழியும் வாழ்வும் என்று இயேசு சொல்கிறாரே, அவர் வழியில் வாழ்கின்ற நன்மக்கள் எல்லாருமே இத்தகைய வழியாக இருக்கிறார்கள். அந்த வழித்தடத்தில் நடக்கிறவர்களாக முயல்வதற்கு, இங்கு உறுதி ஏற்பதற்கு இந்த திரிகடுகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைகிறது. அந்த வகையில் இங்கு அழிவு தரக்கூடிய செயல்களை, நம்மை அழிக்கிற செயல்களை செய்துவிடக்கூடாது. அந்த அழிவு தரக்கூடிய செயல்கள் எவையெல்லாம் என்று நாம் இந்த திரிகடுகத்தில் பார்த்தோம். தனக்கு முன்னால் பகைவராக இருக்கிறவர் இருக்கிறாரே, அவரிடம் செல்வ செழிப்பையெல்லாம் அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. பசுமாட்டு கூட்டம் இருக்கிறதே, அந்த பசுமாட்டு கூட்டத்திற்குள் கம்பு இல்லாமல் போய் நுழையக்கூடாது. அதே போன்றுதான் இங்கு தீயவர்களாக இருக்கிறவர்கள், நம் முன்னால் வசைபாடி கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை உறவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் செய்தால் அது சாவை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தாத உயிரையும் உயிர்ப்பையும் தருகின்ற அத்தகைய நற்செயல்களை செய்வதற்கு அழைப்பு விடுகின்ற திரிகுடகத்தில் நாம் இணைவோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல், ரிலேஷன். அது ஆங்கிலம், எல்லாருமே தெரிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுடைய ரிலேட்டிவ் வந்தாங்க, எங்களுடைய ரிலேஷன் வந்திருக்கிறாங்க, இவங்க எங்களுடைய ரிலேஷன் அப்படி ஏன் சொல்லணும்? தமிழ் அருமையான ஒரு சொல் உறவு. உறவு, என் உறவு, இவங்க என்னுடைய உறவினர் என்று நாம் பயன்படுத்தலாம். உறவு. கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
3: இயேசு காவியம் 12 காணாவூர் திருமணம். இயேசு காவியத்தில் சென்ற வாரம் சென்ற உரையில் கலிலேய கடலோரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த எளிய மீனவர்களான புனித பேதுரு மற்றும் அவரது சகோதரர் அந்திரேயா ஆகியோரை இயேசு கிறிஸ்து தனது நற்செய்தி பணிக்கு முதன் முதலாக அழைத்த உன்னத விவிலிய நிகழ்வை குறித்து சிந்தித்தோம். இரவு முழுவதும் உழைத்தும் மீன்கள் ஏதும் அகப்படாத ஏமாற்றத்திலும் உமது வார்த்தையின்படியே வலையை ஆழத்தில் போடுகிறோம் என்று கீழ்ப்படிந்து வலைகள் கிழியும் அளவிற்கு அற்புத மீன்பேற்றை பெற்று இயேசுவின் சீடர்களாக மாறிய அவர்களின் விசுவாச வாழ்வை சிந்தித்து மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக கலிலேயாவின் கானாவூரில் நடைபெற்ற ஓர் எளிய இல்லத் திருமண விழாவிற்கு தனது அன்பு தாயான அன்னை மரியா மற்றும் சீடர்களுடன் இயேசு கிறிஸ்து வருகை தந்து அங்கு நேர்ந்த திராட்சை மது தட்டுப்பாட்டை நீக்க தண்ணீரை திராட்சை மதுவாக மாற்றி தனது முதல் புதுமையை நிகழ்த்திய மாண்புமிகு வரலாற்று சம்பவம் குறித்து இன்று காண்போம். கானாவூர் திருமணம். கானாவூர் எனும் இடத்தில் கல்யாண நிகழ்ச்சி ஒன்று வானக வளரும் இயேசு வலிமையை முதலில் காட்ட தானாக வந்ததே போல் சரியாக வந்ததாங்கே. ஊனவதாரமான உத்தமன் அங்கே வந்தான். அத்தகு நேரம் பார்த்து அன்னை மா மரியாள் வந்தாள். சத்திய முன்னே போகும் தன்மையை பார்ப்பதே போல் தத்துவ இயேசு பின்னால் தலைதூக்கி நடந்து வந்தார். புத்தமது அருந்து வாரி பொன்மகன் வரவு கண்டார். இல்லையே திராட்சை சாறு என்றொரு குரல் கேட்டாள் வல்லிய மகனே என்ற மரியம்மை. சமையல்காரர் சொல்லிய மொழியை கேட்டு தூயதன் மகனை பார்த்து இல்லையே மது சாரென்று இயம்பினாள் தானும் மீண்டும். இதை பற்றி நமக்குள் என்ன, எனது நாள் வரவே இல்லை, எதற்காக கவலை தாயே, இருப்பது இருக்கும் என்றார். மது சாறு ஊறும் என்று மரியாளும் மனதில் எண்ணி அது மட்டும் இயேசு சொல்லும் ஆணையை கேட்கச் சொன்னாள். கற்சாடி சிலவற்றை தன் கண்ணாலே இயேசு கண்டார். விற்போன்ற புருவம் தூக்கி வியப்புடன் பார்த்தார். பின்பு கற்சாடி தன்னில் நீரை கணம்பர நிரப்பச் சொன்னார். நிற்காத சமையற்காரர் நிரப்பினார் மதுவை எண்ணி. இப்பொழுது இந்த நீரை எடுத்து நீர் பருக என்றார். அப்பொழுதே எல்லோருக்கும் அந்த நீர் வழங்கினார்கள். எப்படி இந்த சாற்றை இதுவரை மறைத்தீர், உங்கள் சொற்படி வந்ததென்ன, சொல்லுக என்றார் சில்லோர். தொடக்கத்தில் நல்ல சாரும் தொடங்கிய பின்னே வந்த மயக்கத்தில் சுவையில்லாத மதுவையும் வழங்குவார்கள். நடக்கின்ற விருந்திலோ நீர் நல்லதை பின்னால் தந்தீர், அடக்கமா, என்ன இந்த அதிசயம் என்றார் சில்லோர். தேடரும் திறமை தன்னை சீருடன் இயேசுநாதர் மூடியை திறந்து வைத்த முதல் பெரும் மாட்சியாகும். கூடிய மாந்தர் இந்த குறையில்லா புதுமை கண்டார். சீடர்கள் மரியாள் பெற்ற செல்வனை விசுவசித்தார். கவியரசர் கண்ணதாசனின் இயேசு காவியம் நூலில் இடம்பெற்றுள்ள 12 பாடல் இயேசு கிறிஸ்து தனது பொது வாழ்வில் நிகழ்த்திய முதல் அற்புதத்தை எளிய நல்ல தமிழில் விவரிக்கிறது. கலிலேயாவில் உள்ள கானா என்னும் ஊரில் ஓர் எளிய இல்லத் திருமண விழா ஒன்று மிக விமரிசையாக நடந்து கொண்டிருந்தது. விண்ணகத்தின் முழு வளத்தையும் கொண்டு உலகை மீட்க எளிய மானிட உருவெடுத்து வந்த உத்தமராகிய இயேசு கிறிஸ்து தனது தெய்வீக வல்லமையை முதன் முதலாக உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காக அந்த விழாவுக்கு தானாகவே முன்வந்து சரியாக அங்கே வந்து சேர்ந்தார். அதே திருமண விழாவிற்கு இயேசுவின் அன்பு தாயாகிய அன்னை மரியாளும் வந்திருந்தார். சத்திய வடிவமாகிய அன்னை மரியாள் முன்னே செல்ல உலக தத்துவங்களின் உன்னத வடிவமாகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்தொடர்ந்து தலை தூக்கி கம்பீரமாக நடந்து திருமண பந்தலுக்குள் நுழைந்தார். புத்தம் புதிய அமுதம் போன்ற பேரருளை அள்ளித்தரும் அந்த பொன்மகனாம் இயேசுவின் வருகையை கண்டு அங்கே கூடியிருந்த உறவினர்களும் ஊர் மக்களும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். திருமண விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் அங்கே திடீரென ஒரு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. வந்திருந்த விருந்தினர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த திராட்சை மது தீர்ந்து விட்டது என்பதை சமையற்காரர்கள் பேசிக்கொண்ட அக்குரலை அன்னை மரியா தற்செயலாக கேட்க நேரிட்டது. யூதர்களின் பாரம்பரிய திருமணங்களில் மது தீர்ந்து போவது அந்த குடும்பத்திற்கு பெரும் அவமானத்தை தரும் என்பதை உணர்ந்த அன்னை மிகுந்த கனிவோடு தன் வல்லமை மிக்க மகனாம் இயேசுவின் அருகே சென்று மகனே, அங்கே திராட்சை மது தீர்ந்து விட்டது என்று துயரத்தோடு இயம்பினார். தாயின் வார்த்தையை கேட்ட இயேசு, அம்மா, இதை பற்றி நமக்குள்ளே என்ன கவலை, எனது அற்புதம் செய்யும் நேரம் இன்னும் வரவில்லையே, நீர் எதற்காக இப்போது கவலைப்படுகிறீர்? இருப்பது இருக்கட்டும் என்று சற்றே மறுப்பது போல மென்மையாக கூறினார். இருப்பினும் தன் மகன் உலகத் துயர்துடைக்கும் கடவுளின் மைந்தன் என்பதில் அன்னை மரியாவுக்கு முழுமையான விசுவாச நம்பிக்கை இருந்தது. எனவே அவர் சமையற்காரர்களை தன் அருகில் அழைத்து, இதோ நிற்கிறாரே இயேசு, அவர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று உறுதியோடு ஆணையிட்டார். அன்னை மரியாவின் விசுவாசத்தைக் கண்ட இயேசு அங்கே வைக்கப்பட்டிருந்த பெரிய யூத முறைமைகளுக்கான கற்சாடிகள் சிலவற்றைக் கண்டார். தனது விற்கண்ணான புருவங்களை உயர்த்தி அந்த ஜாடிகளை வியப்புடன் நோக்கிய அவர், இந்த கற்சாடிகள் அனைத்தையும் விளிம்பு வரை தண்ணீராலே நிரப்புங்கள் என்று சமையல்காரர்களுக்கு கட்டளையிட்டார். இயேசுவின் அதிகாரமிக்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்புடைந்து அங்கிருந்த ஊழியர்கள் சற்றும் தாமதிக்காமல் கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து கொண்டு வந்து அந்த கற்சாடிகளை விளிம்பு முட்ட முழுமையாக நிரப்பினர். அதன் பின்பு இயேசு சமையற்காரர்களை நோக்கி, இப்போது இந்த ஜாடிகளிலிருந்து சற்றே முண்டு பந்தி பொறுப்பாளரிடம் கொண்டு போய் வழங்குங்கள், அவர்கள் பருகி பார்க்கட்டும் என்றார். இயேசுவின் சொல்லுக்கு இணங்கி ஊழியர்கள் அந்த நீரை எடுத்துச் சென்றனர். என்ன ஆச்சரியம்! சாடிகளில் நிரப்பப்பட்ட சாதாரண தண்ணீர் உலகிலேயே மிகச் சுவையான உயர்தரமான திராட்சை மதுவாக மாறியிருந்தது. தேடலிலிருந்த மனிதகுலத்திற்கு இறைவனின் அருட்கொடை எத்தகையது என்பதை உணர்த்தும் நல்வழியாக இந்த அற்புதம் அமைந்தது. அந்த திராட்சை மதுவை பருகி பார்த்த சிலர் மற்றும் பந்தி மேற்பார்வையாளர் மிகுந்த வியப்படைந்து மணமகனை அழைத்து, பொதுவாக எந்த ஒரு திருமண விருந்திலும் தொடக்கத்தில் நல்ல சுவையுள்ள மதுவையே வழங்குவார்கள், வந்திருக்கும் விருந்தினர்கள் குடித்து சற்றே மயக்கமடைந்த பின் சுவையில்லாத சாதாரண மதுவை கொடுப்பார்கள், ஆனால் நீங்களோ இதுவரை இல்லாத அளவுக்கு மிகச் சிறந்த திராட்சை மதுவை விருந்தின் இறுதி வரை மறைத்து வைத்து இப்போது பின்னால் தந்திருக்கிறீர்களே, என்ன உங்கள் அடக்கமான பண்பு! இது எத்தகைய ஆச்சரியம் என்று மனமாற பாராட்டினர். கானாவூர் திருமணத்தில் நடந்த இந்த உன்னத நிகழ்வு சாதாரண மனிதர்களால் தேடற்கரிய தெய்வீக திறமையை கொண்ட இயேசுநாதர் உலகிற்கு தனது மகிமையின் மூடியை திறந்து காட்டிய முதல் பெரும் அற்புதமும் மாட்சியும் ஆகும். அங்கே கூடியிருந்த திரளான மாந்தர்கள் அனைவரும் அந்த குறையே இல்லாத நிறைவான புதுமையை கண்கூடாக கண்டு வியந்தனர். இந்த முதல் அற்புதம் இயேசுவின் தெய்வீகத் தன்மையை உலகிற்கு பறைசாற்றியதுடன் அவருடன் இருந்த சீடர்கள் அனைவரும் அன்னை மரியாளின் திருக்குமாரனாகிய இயேசுவை மெசியாவாக முழுமையாக விசுவசித்து அவர் பின்னே செல்ல உறுதியான விசுவாச அடித்தளமாய் அமைந்தது.

0: செய்யும் வகையில் இந்த நியமனம் அமைந்துள்ளதாக ஐஓஆர் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 55 வயதான ஜியோவானி போசியோ அவர்கள் 2019 ஐஓஆரில் நிதித்துறை தலைவர் மற்றும் தலைமை நிதி அலுவலராக இணைந்தார். பின்னர் 2021 முதலீட்டு நிர்வாக பொறுப்பையும் ஏற்று முதலீட்டுத்துறை தலைவராக பணியாற்றினார். 2023 முதல் ஐஓஆரின் துணை தலைமை இயக்குநராக செயல்பட்டு வந்தார்.
1: அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான அனைத்துலக விழிப்புணர்வு இயக்கத்தின் நிர்வாக இயக்குநர் மெலிசா பார்க் அவர்கள் அணு ஆயுத தடுப்பு குறித்த உரையாடல், தூதரக உறவுகள் மற்றும் ஆயுத குறைப்பு ஆகியவற்றை கடைபிடிக்குமாறு உலக தலைவர்களை வலியுறுத்தி உள்ளார். காஸ்தல் கந்தல்போவில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆயுத போர் குறித்த உலகளாவிய நோபல் பரிசு பெற்றவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய அவர், பேரழிவை ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு நீடித்த அமைதியை உருவாக்க முடியாது என்றும் வாதிட்டுள்ளார். உக்ரைன் மற்றும் ஈரான் மோதல்கள் உள்ளிட்ட அண்மையில் இடம்பெறும் மோதல்கள் அணு ஆயுதங்களால் போரை தடுக்கவோ அல்லது அமைதியை நிலைநாட்டவோ இயலாது என்பதை நிரூபித்துள்ளதாக கூறிய பார்க் அவர்கள், மாறாக இவை பெரும் வளங்களை வீணடிப்பதால் மனித குலத்தின் இருத்தலுக்கான அச்சுறுத்தலாக நீடிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்கள் வலுவிழந்து வருவதால் அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் அதிகரிப்பது மற்றும் புதிய ஆயுத போட்டி உருவாகுவது போன்ற சூழல்கள் நிலவுவதாகவும் இதனால் உலகளாவிய நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார்.
0: சிரியாவிற்கான திருத்தந்தையின் அரசு தூதரான பேராயர் லூக்கி ரோபர்டோ கோனா அவர்கள் June 26 முதல் June 28 வரை வடமேற்கு சிரியாவில் உள்ள யாகுபி, கினையா மற்றும் கசானியே ஆகிய கிறிஸ்தவ கிராமங்களுக்கு சென்று பல ஆண்டுகால போர், இடம்பெயர்வு மற்றும் அண்மைய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஆதரவை தெரிவித்துள்ளார். அங்குள்ள நம்பிக்கையாளர்களால் அன்புடன் வரவேற்கப்பட்ட பேராயர் கோனா அவர்கள் உள்ளூர் மக்களின் அச்சங்களையும் நம்பிக்கைகளையும் கேட்டறிந்தார். மேலும் தொடர்ந்து வரும் சவால்களுக்கு மத்தியிலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கவும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் வலியுறுத்தியுள்ளார். இத்லிப் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த 3 கிராமங்களும் சிரியாவின் பழமையான கிறிஸ்தவ சமூகங்களில் ஒன்றின் தாயகமாக விளங்குகின்றன. ஒரு காலத்தில் இஸ்லாமிய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கிராமங்கள் பிரான்சிஸ்கன் துறவிகளின் ஆதரவோடு தங்களின் கிறிஸ்தவ பாரம்பரியத்தை தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றன. இந்த துறவிகள் அருள்வாழ்வு பராமரிப்பை வழங்குவதோடு கல்வி, நலவாழ்வு மற்றும் சமூக முன்னேற்ற முயற்சிகள் மூலம் அவர்களின் நம்பிக்கையையும் நிலைநிறுத்துகிறார்கள்.
1: இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவரான கர்தினால் மத்தேயோ மரியா சூப்பி அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் நெருக்கத்தையும் திருப்பிடத்தின் அமைதி முயற்சிகளையும் வெளிப்படுத்தும் நோக்கில் July 13 முதல் 15 வரை உக்ரைனில் மனிதாபிமான பயணம் மேற்கொண்டுள்ளார். போர்க்கைதிகள் பரிமாற்றம், ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படும் உக்ரைன் குழந்தைகளை மீட்பது மற்றும் போரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீண்டும் குடும்பங்களிடம் ஒப்படைப்பது போன்ற மனிதாபிமான முயற்சிகளில் திருப்பிடம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. July 15 அன்று நடைபெற்ற கிவியன் ரஸ் திருமுழுக்கு விழா மற்றும் உக்ரைன் அரசுரிமை தின நிகழ்விலும் கர்தினால் சூப்பி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் அதிபர் வெலோதிமிர் செலன்ஸ்கி, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வோன்டெர் லெயன் மற்றும் பல்வேறு சமய தலைவர்கள் பங்கேற்றனர். இல்விவ் பகுதியில் அரசு அதிகாரிகள், மனிதாபிமான அமைப்புகள் மற்றும் சாந்த் எஜிடியோ சமூக உறுப்பினர்களை சந்தித்த அவர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் உக்ரைன் மக்களுடன் திருத்தந்தை அவர்கள் ஒற்றுமையுடனும் ஜபத்துடனும் இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.